கவித்வஸ்பூர்த்தி வர்தில்லகன். கவிராஜ மனோரஞ்சன காவிய சரதாஸ்துதி. தத்பீட்டிகலோனி சரஸ்வதி சிந்தராமணி மந்திராதி தேவத, ஆமே கடகண்டி அபாங்க வீக்ஷ, ஆ சூப்பு லோகானிக்கு க்ஷேமான்னி கலிகின்சேலாக, ஆ வாக்தேவத நிர்துஷ்ட ஸ்வச்ச ஸ்புட வாக்கரிம மன நாலுகுல மீத ரங்கப்பிரவேசம் சேசி கவித்வ ஸ்புரண கலிகேலாக வாக்ரூப நிருத்யான்னி சல்புகாக அணி ஈ ஸ்துதி. கவன விஜயம் காரியக்கிரமானிக்கு கத பட்சம் இச்சின சமஸ்யக்கு வச்சின பூரணல்னி ஆஸ்வாதிச்சடானிக்கு முந்துகே வச்சே பட்சானிக்கு சமஸ்ய. சியாமல கோமலாப்த மிருது சாத்வல சப்த கிருதாப்தி துக்தமுன். சியாமல கோமலாப்த பாக்கிந்த தா, சியாமல கோமலாப்த மிருது சாத்வல சப்த கிருதாப்தி துக்தமுன். சியாமல கோமலாப்த மிருது சாத்வல சப்த கிருதாப்தி துக்தமுன். மரொக்கசாரி சரி சூசுக்கோண்டி. சியாமல கோமலாப்த மிருது சாத்வல சப்த கிருதாப்தி துக்தமுன். இது இக கத பட்சம் இச்சின சமஸ்யக்கு வச்சின பூரணல்னி ஆஸ்வாதித்தம். பண்டித பரிஷன் மண்டலிக்கு, கவி கோவிதுலக்கு, கவன விஜய பத்ய பட்டன ஆஸ்வாத சுப சந்தர்ப்ப ஸ்வராஹ்வானம். வரபர்த்தி நுண்டி ஆகுல சாந்தி பூஷன் கார். நியமமுனன் ஸ்மரிஞ்சி அனுநித்யము అర్చన చేసి వేడగన్ భయమును బాపి భద్రమిడు భక్తులకు శివకేశబుల్ సదా జయమును కీర్తియును నొసగి శాంతిని గూర్చును పాలనేత్రుడు ఆలయమునకు ఆది దైవతము. పాలనేత్రుడాలయమున కాది దైవతము లచ్చిమగండ తడిచ్చు సౌఖ్యముల్. మలక నారాయణ రెడ్డి గారు బాలప్పగారి పల్లె నుండి. అయ భువనైక శాసనుడనంతుడతి చక్రి త్రివిక్రముండు నారయగ విధాత సర్వసురరాజుల నాఢ్యుడు నౌచు కల్పనాత్రయిని అనాది మధ్యలయ తత్వమునాదను చాడుగాన ఆలయమున కాది దైవతము లచ్చి మగండ తడిచ్చు సౌఖ్యమున్. కడయింటి కృష్ణమూర్తి గారు గోవా నుండి. భయమది లేదు మాకును విభావరి అయినను వెల్తురైనను అయుతము భక్తి భావనయున్ ఆదర భావము భేదమెంచకన్ నయముగ గట్టి కొంటిమిట నవ్యము దివ్య.